கொள்கிறோம் கோய் நஜிமும் தஃபதிப் பஜிமும் ஹினிமெஸ் புகுலால் முஜோய் ஞும் தி ஞும் சுனுகினோன்